0: அம்மா அம்மா நன்னை டிட்டிஸ் எழுக்கத்தார் அம்மா நான் எது கேட்கலுக்கத்தது அம்மா அண்ணா ஆதரவு ஆராமாகி அங்கதாக ஆட்ட ஆடுபோது நான் யாக்கில்லம்மா நீனும் ஹங்க மாடுத்தி ஒழக் பா ஒழக் பா அந்த காடுத்தி நான் ஏன் மாடலம்மா யாக்கம்மா நன்க ஹிங்க யாக்கம்மா நன்க ஹிங்க
1: ಇಂಥ ಸತ್ಯದ ಪ್ರಶ್ನೆಗೆ ಏನು ಉತ್ತರ ಹೇಳಿ? ಸಾಧನೆಯ ಶಿಖರ ಏರಿದ್ರೂ ಹೆಣ್ಣಿನ ಜೀವನಕ್ಕೆ ನೆಮ್ಮದಿಯ ಭವಿಷ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, ಅಥವಾ ನಿನಗ್ಯಾರೂ ರಕ್ಷಣೆಗೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ? ನನ್ನ ಹತ್ರ ಉತ್ತರ ಅದ ಏನು?
2: ಉತ್ತರ ಅದ ಅಮ್ಮ, ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಉತ್ತರ ಹುಡುಕ್ಬೇಕು. ಎಲ್ಲಾ ಮಹಿಳೆಯರಿಗೂ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತೇನಂತ ಭರವಸೆ